அம்மா கோயம் காரெல்லாம் ஆக்காம இருந்தேனா பார்ப்பாங்களே தூவலால கோயம்பரம் ஜடுமுறும் நல்ல கலக்காமனா மாமா நாங்க நீங்க வாங்க இளைஞனா மேயராஜன்கா.

யோ, வேற ஜாக்கி உங்களோட குயிலா யோ ரேடியோ நப்பாண்டால் வாங்க அந்த மென் தேல் மாப்புறோ யோ லெங்கோன் சுச்சுச்சுனா